சார். போ கரு சக்கியா, போ கரு சக்கியா ரஹீ புகார் பானி ரஹா ஃபுலரியா பகார் டீக்கா பென் கரே புச்சுக்கா ருப்பையா தேபே பையா துலார் ஹவனே.